ஸ்ரோபோகே நம ஸ்ரோதீதங்க நம ஸ்ரோபீத்தங் நம ஸ்ரோ ஜானங்க நம பரம் தானங்க நம ஸ்ரோ மந்திரங்க நம ஸ்ரோ ஜந்திரங்க நம ஸ்ரோ திரேஷங்க நம ஸ்ரோ கிரேஷங்க நம ஸ்ரோ ரங்கே திருபங்கியானங்கே நம ஜீவ ஜீவக நம பீஜ பிஜய அகிஜய பிஜய சுவம் சந்தங் பரிசுஜே

பாடி இவன் சச்சே சாவு கூட கொடுக்கமாய இவன் சச்சே கூட ஆர்பான செலாய இவன் சச்சே தன் சார் சாரலாய இவன் சச்சே சாவ போக்கு பதக்காய இவன் சச்சே தரவார கூடனா பாய கூட லால் தலாக்கு மேல் குவாய சாப ஜாக ஠க ஓக ஆய ஜாய தன் மை திருஷ்ணாயாக சப்த புஜாய ஸ்ரோக் மஹல்லா பஹலா ਨਾਨਕ ਗੁਰ ਸੰਤੋਖ ਰਖ ਧਰਮ ਫੁੱਲ ਫਲ ਗਿਆਨ ਰਸ ਰਸਿਆ ਹਰਿਆ ਸਦਾ ਪੱਕੇ ਕਰਮ ਧਿਆਨ ਪਤਕ ਸਾਧ ਖਾਦਾ ਲਹਿ